0: லங்காவை விழாவின் சவசு துணாய்
1: விசாய்
2: லைவ் எஃப்எம்
3: ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.liveFM.lk
4: LiveFM.lk

0: தொடரில்
1: லைவ் எஃப்எம்
2: வேஹஸ் நிவர்ணர் ரித்மய www.liveFM.lk
3: livefm.lk